ஸ்லோக் புர்தார ஜுவந்தர நாமம் சரம பிக பகவானு நிமுக நிமுக தாக்குர் நமஸ்காரை நானக ஓஹோ பர்ச சகல நிஸ்தாரை அஷ்டபதி மித்யா நாஹி ரசனா பர்ச மன மஹ பிரீத நரஞ்சன தர்ச பர்த்ர ரூபண பிக நித்திர சாதுகி டஹல சந்த சங்கஹே கர்ண சுனக்கா ஹுக்கி நந்த நிந்தா சப்தே ஜானாய் ஆப்ஸ்கூ மந்தா கிருப்பிரசாத் விக்கியா பர ஹராய் மன் கி பாசனா மன் தே டர இந்திரி ஜித் பஞ்ச தோக் தே ரஹத் நானக் கோட் மத்ய கோ ஐசா அபர்ச வைஷ்ணோ சோ ஜிஸ் ஊபர் சோ பிரசன்ன பேஷன் கி மாயா ஹோய தே பின் கர்ம கர்த ஹோவே நே கர்ம திஸ் வைஷ்ணோ கா நிர்மல தரம் காஹூ ஃபல் கி இச்சா நி பாட்சாய் கேவல் பகத் கீர்த்தன சங்கராச்சாய் மன தனந்தர சிமரன் கோபாலோ சப் ஊபர் ஹோத் கிருபாலோ அவதிருடா ஹே அபர நாம ஜபாவே நானக் ஓ வைஷ்ணோ பரமகத் பாவே பகவத்தீ பகவந்த் பகத் கா ரங் சகல் தியாகை துஷ்ட கா சங் மன தே பினசா சகலா பரம கர பூஜா சகல பார் பிரம சாத் சங் பாப மல் ஹோவே திஸ் பகவத்தீ கீ மத் உத்தம ஹோவே பகவந்த் கீ டஹல் கரை நித் நீத மன தனய பை பிசன பிரீத்தை ஹர கே சரண ஹிரதய வசாவை நானக ஐசா பகவத்தீ பகவந்த் கோ பாவை சோ பண்டித் ஜோ மன பரபுத்தை ராம நாமே ஆத்ம மை சோதை ராம நாம சார ரஸ் பீவை உஸ் பண்டித் கே உபதேஸ் ஜக் ஜீவை ਹਰ ਕੀ ਕਥਾ ਹਿਰਦੈ ਵਸਾਵੈ ਸੋ ਪੰਡਤ ਫਿਰ ਜੁਨ ਨ ਆਵੈ ਵੇਦ ਪੁਰਾਣ ਸਿਮਰਤ ਬੂਜਹਿ ਮੂਲ ਸੂਖਮ ਮੈਂ ਜਾਣੈ ਅਸੂਲ ਚਾਹੁ ਵਰਨਾ ਕੋ ਦੇ ਉਪਦੇਸ ਨਾਨਕ ਉਸ ਪੰਡਤ ਕੋ ਸਦਾ ਆਦੇਸ਼ ਬੀਜ ਮੰਤਰ ਸਰਬ ਕੋ ਗਿਆਨ